சங்கமி கண்ட கிளாய் மதினூரின் சாரை மொழியேகி சாரணதின் சாரமனோ திடலாய் பிந்தம் தோஷமதின் தாஷமதா அறிகுறில் அருமேல் முஷவரத்தாலே கூடிடலாய் மதி

0: நிறுத்திட்டீங்க. பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா